ஆதியும் வானவர்மாதாவின் குண்டலவும். கொண்டங்கு போயது கேட்டொரு நேரத்து கொண்டல் நேர்வர்ணன் தன் காந்தையும். முன்னில் விளங்கின பன்னக வைரிதன் உன்னதமாயமு.

0: கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேட்டு
1: Shut up, don't talk to me. Hey, taxi, taxi, taxi.
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்தா மின்னும் பனி பூவு
1: எவ்வளவு ஏமாந்தவ காதுல பூ வச்சிருப்பா அவகிட்ட போய் சொல்லு
0: சிந்து தடி முத்து மழை பூவு
1: என் கவியரசர் கம்பா
0: உன் பொன்னுடம்பில் ஈரம் பட வந்து விடும் நோவு
1: ஆடு நனைதெனும்

0: என் கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேளு.
1: கேட்க முடியாது, போய் தொலைறியா. ஐயோ,
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின்னும் பனி பூவு.
1: அதே பழைய பல்லவிய திருப்பி சொல்லாத போயா.

0: சிற்றிலம் பூவு, ஆட்டோ தேடுது, டாக்ஸி தேடுது, இன்னொரு ஜோடிக்கு ஆளை கூட
1: தேடும்.
0: ஆமா,

0: போச்சு, எம்டியா சுத்திட்டு இருக்கேன். ஐயா போயிட்டு வரீங்களா?
1: ஓ சிங்காரியே, இங்கே நடி ஆத்திரம்.
0: ஆத்திரமா? சும்மா இரியா, வயிறு பத்திக்கிட்டே இருக்கு. ஃபயர் இன்ஜின்,
1: நீ இல்லாம நான் தூங்குடி.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா,
1: நான் இல்லாமல் நீயும் இங்கே தடி.

0: கீதை கேளு.
1: பெரிய கிருஷ்ண பரமாத்மா இவர சொல்ற கீதையை கேட்கணுமா?
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின்னும் பனி பூவு.
1: சும்மா இரியா, மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல, தெரிஞ்சுக்கோ.
0: வீண் கோபம் ஏ
1: நீ

ஸ்டுடியோ மேக்ஓவர், செகண்ட் ஃப்ளோர், லிங்க்ஸ் மால், மட்டனூர். ஃபோன் நம்பர் 7994476836, 9447371836, 8078502836.

சொல்லாது சொன்னதன் செல்லமா புத்திரியே. மில்லடி மில்லடி நீ எல்லையோ இன்னும் சொல்லாது சொன்னதன் செல்லமா புத்திரியே. கல்லடி கல்லடி ஜூலினா எல்லாத்தையும் வெறும் புல்லான புல்லான காசும் பிரதாபமும். கல்லடி ஜூலினால் எல்லாத்தையும் வெறும் புல்லான புல்லான காசும்.